0: ஆண்டு பேசிசைட் ஏஜென்சி தியாச்சோ ப்ரொப்ரைட்டர் ஷாம் லால் பிரதீப் குமார் பனுவாக்கில் ராபத்தி ஜிலாய் 0304 சத்யாசி சோடா 0103 அட்ரஸ் சிந்த் பேசிசைட் ஏஜென்சி நர்ஸ் ஹபீப் பேங்க் பனுவாக்கில்
1: GA FM 88
2: சிந்த் கி ஆவாஸ்